மங்கள கிட்டி கிட கிட்டி கிட கிட்டி கிட துந்தும் தத்தை தாஜக வந்தர வக்ர துண்ட தானி தாதா ரிகன ஹரண சுபகரண தகினதா ரிகன ஹரண சுபகரண தகினதா ரிகன ஹரண சுபகரண தகினதா தும் கிட தும கிட